0: மதுரம் மதுரம் பருவம்.
1: சீதாராமா எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அஹுஜா ஆதரேஜ் ஷோரூம், பீம்வரம். பிரமுக கம்பெனில கூலர்ஸ், ஃபேன்ஸ், மிக்சீலு, கிரைண்டர்லு, ரைஸ் குக்கர்லு, வாட்டர் ஹீட்டர்லு, ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ், ஐரன் பாக்ஸ், கேஸ் ஸ்டவ்ஸ், அஹுஜா கம்பெனி சவுண்ட் சிஸ்டம்ஸ் லபிச்சுடும். எலக்ட்ரிகல் கூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யப்படும். விச்சேண்டி சீதாராமா எலக்ட்ரிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அஹுஜா ஆதரேஜ் ஷோரூம், போலீஸ் பம்பு சென்டர், பிபி ரோட், பீம்வரம். செல் 9866742455.